ཁྱི དང ར སྟོང ཁོང བམ ཐབ ཡང ཨ ནི ཁ མན ཇར གནམ ལ ཐོག ཚན ཡང ཨ སེར ང ཧོ ལོ ང སམ ཅོ ང ཡང ཨ ཡན ཡང ཉག ཚན དང ལ ཨ ཚ པ ཡང ཨ ཐོབ ན ཆོ ཡང ཚ ཅི ཐོ ལེ ཡང ཨ ཚ ཡང་ཏེ་ནི་ཚར་ཅི་ཡར་རྒྱལ་ལུན་ཡང་ཨ་ཁསམ་ཡང་ཁ་བེ་ཏང་རྒྱ་མ་ཨན་དང་རྒྱ་ཡང་ཨ་ཡོལ་སོམ་ཡེལ་ཁང་གར་ཨ་ཡང་ཨ་ནི་ད་ཁ་ཡི་ཤ་ཆ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་ཨ་
我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家人我的家
ᱥᱟᱢ ᱠᱷᱣᱟᱜ ᱫᱟᱨᱢᱟ ᱛᱮᱞᱮ ᱜᱷᱤᱜ ᱱᱟᱜᱟᱭᱟᱝ ᱟᱡᱟ ᱠᱷᱣᱟᱝ ᱩᱢ ᱫᱩᱞ ᱜᱟᱞᱟᱝ ᱢᱟᱜᱟ ᱟᱨ ᱜᱟᱨ ᱞᱟᱭᱟᱝ ᱟᱪᱤ ᱱᱤᱱ ᱫᱟᱜ ᱪᱤᱜᱤᱱ ᱯᱟᱣᱤ ᱠᱟᱞᱢ ᱟᱭᱟᱝ ᱟᱱᱟ ᱭᱟᱝᱟᱨ ᱫᱮᱢ ᱢᱟᱜ ᱥᱟᱢ ᱪᱮ ᱟᱥᱚᱜ ᱛᱟᱭᱟᱝ ᱟᱴᱷᱟᱞ ᱪᱚᱨ ᱡᱮᱞᱩᱱ ᱧᱮᱵᱡᱮ ᱥᱮᱨᱟ ᱴᱤᱭᱟᱝ ᱟᱥᱤ ᱠᱷᱣᱟᱭᱮ ᱱᱟᱜ ᱱᱟᱢ ᱞᱟᱜ ᱛᱮᱱ ᱨᱟᱭᱟᱝ ᱟᱭᱟᱱᱟ ᱛᱟᱭᱟᱝ ᱪᱮᱨᱮᱱ ᱫᱟᱜ ᱪᱤᱜᱤᱱ ᱯᱮᱱᱞᱟᱢ ᱟᱭᱟᱝ ᱟᱱᱤ ᱪᱚ ᱛᱷᱚᱜᱩᱞᱟ ᱞᱟᱜ ᱦᱚᱢ ᱟᱭᱟᱝ ᱟᱭᱟ ᱟᱱᱟᱢ ᱞᱟ ᱛᱷᱚᱜᱥᱮᱝ ᱜᱟᱜᱞᱟᱛᱟ ᱞᱟᱝ ᱮᱞᱟᱠᱟᱱ ᱫᱟᱛᱟᱠ ᱪᱤᱦᱟᱱᱫᱤ ᱪᱟᱜᱟ ᱛᱷᱚᱜᱩ ᱡᱟᱣ ᱪᱟᱯᱥᱚᱱ ᱪᱷᱟᱛᱟᱨᱮ ᱠᱷᱛᱚᱨ ᱛᱟᱨᱚᱱ ᱱᱫᱟᱞᱠᱟ ᱢᱮᱱᱩ ᱛᱚᱵᱠᱟ ᱢᱟᱜᱱᱩᱥ ᱟᱨᱤᱥᱤ ᱱᱫᱟᱛᱟ ᱱᱟᱨᱪᱤᱱᱩ ᱛᱚᱵᱠᱟ ᱪᱟᱜᱟ ᱡᱟᱣ ᱛᱟᱥᱛᱟᱜᱩᱝᱜᱤᱱ ᱪᱷᱩᱨᱫᱮᱢᱫᱮᱢ ᱭᱚᱝᱮ ᱪᱟᱠᱟᱥᱤ ᱢᱟᱛᱚᱣᱟ ᱪᱤᱜᱨᱤ ᱥᱮᱛᱚ ᱚᱨᱡᱟᱝᱥᱮ ᱠᱷᱚᱨᱥᱚᱱᱥ ᱱᱟᱯᱥᱟᱝ ᱱᱤᱜᱤᱱ ᱥᱟᱢᱱᱟᱭᱚᱱᱚ ᱟᱣᱩᱠ ᱜᱟᱨᱠᱟᱛᱟ ᱠᱷᱤᱪᱟᱝ ᱠᱷᱟᱜ ᱞᱤᱠᱪᱮ ᱴᱩᱠᱟ ᱛᱟᱨᱛᱤᱜ ᱪᱤᱜᱤ ᱟᱣᱚᱢ ᱢᱟᱜᱟᱨ ᱡᱟᱪᱩ ᱢᱚᱱ ᱠᱷᱥᱟᱛᱤᱵ ᱪᱤᱱᱤ ᱤᱫᱤ ᱟᱣᱩᱜᱨ ᱠᱟ ᱢᱟᱪᱟ ᱛᱟᱢᱪᱤ ᱯᱩ ᱞᱟᱱ ᱢᱟᱥᱱᱟ ᱪᱤ ᱥᱚᱱᱩ ᱠᱟᱯᱛᱮ ᱦᱚᱨᱠ ᱠᱷᱟᱢᱵᱟ ᱜᱮ ᱥᱚᱭᱱᱤ ᱜᱟᱞᱟᱝ ᱠᱷᱟᱛᱤ ᱪᱤᱠᱥᱢ ᱪᱷᱟᱝᱠᱤ ᱯᱷᱛᱟᱨ ᱢᱟᱜᱟᱨ ᱱᱟᱵ ᱡᱟ ᱡᱟᱢᱡᱤᱜ ᱪᱷᱟᱞᱤ ᱪᱟᱜ ᱠᱷᱩᱱᱩᱱ ᱛᱟᱢᱪᱤ ᱯᱚᱭᱟᱝ ᱮᱡᱟᱝ ᱜᱮ ᱭᱮᱥᱚᱜᱟᱱ ᱨᱚᱡᱚ ᱛᱚᱠᱟ ᱪᱤᱱᱤ ᱜᱟᱞᱟᱝ ᱱᱟ ᱠᱷᱥᱤ ᱞᱟᱱ ᱡᱤᱢ ᱵᱟᱡᱤᱱ ᱛᱟᱨ ᱡᱤᱱᱫᱞᱮᱫᱤ ᱟᱣᱩᱠ ᱠᱟᱢᱟ ᱠᱟᱱᱟᱝ ᱜᱮ ᱥᱟᱱᱥᱤ ᱦᱤᱨᱛᱟᱱ ᱜᱮ ᱪᱚᱠᱣᱟ ᱱᱩᱢ ᱦᱤᱨᱛᱟᱜᱨᱟ ᱜᱮ ᱭᱮᱨᱡᱤᱞ ᱪᱷᱚᱱᱡᱤ ᱜᱟᱫᱩᱨᱡᱤ ᱦᱟᱱᱟᱢᱪᱤᱱ ᱠᱷᱵᱤ ᱦᱤᱨᱛᱟᱜᱱᱟ ᱜᱮ ᱭᱮᱛᱤᱱ ᱞᱟᱥᱩᱠᱤ ᱟᱣᱩᱞᱩᱱ ᱥᱟᱢᱪᱮ ᱠᱚᱨᱫᱤᱠ ᱪᱟᱜᱟᱨ ᱡᱟᱣ ᱚᱨᱫᱚᱱ ᱞᱟᱝᱫᱤ ᱪᱟᱜᱟ ᱛᱷᱚᱠᱩ ᱡᱟᱣᱛᱟ ᱱᱟᱨᱜᱩ ᱦᱤᱨᱛᱟᱝ ᱜᱟᱱᱪᱷ ᱠᱷᱚᱱᱤ ᱠᱷᱟᱨᱜᱩ ᱡᱤ ᱠᱟᱱᱤᱜ ᱱᱤᱜᱟ ᱦᱤᱨᱛᱟᱱ ᱪᱷᱠ ᱜᱟᱭᱛᱮ ᱦᱤᱨᱛᱚᱱ ᱡᱤᱜᱨᱟ ᱦᱤᱨᱛᱟ ᱢᱮᱡᱮᱱ ᱢᱮᱯᱤ ᱠᱟᱞᱟ ᱪᱷᱟᱱᱛᱚᱝ ᱥᱮᱨᱢᱤ ᱜᱟᱨᱟ ᱡᱟᱝᱤ ᱪᱟᱜᱟ ᱛᱷᱚᱠᱩ ᱡᱟᱣ ᱜᱟᱞᱟᱱᱫᱟ ᱞᱟᱝᱥ ᱚ ᱱᱟ kala zo thala la mo ta thala jile na ya kala ala la ga mo ta ala jile na ya yang ton yin nam ki ta kar khan ji ne ya yang ga nam la nye ha mi ta zam dang ri jan na ya yang amali xia dong ta chong ge ji xiao go ya yang ba ga no ho ri ta jia ba ji na ma ya ta te rang ga yi ta zho la ji xiao na ya yang wa ren qi na wa har na ta yang wa ji ni ya yang wa gu che ge mu dan zhi la ji xiao na ya yang a ser gulam be hep shang ta glo mer chin chi ya yang